மஜாரே அப்பளாலும் புலிஹோர தப்பளாலும் மஜாரே அப்பளாலும் புலிஹோர தப்பளாலும் வாரே பாயசாலு.